0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலே நாம் இருக்கின்றோம். குறள் எண் 39 இன்று நாம் பார்க்கின்றோம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம். அறத்தோடு பொருளீட்டி இன்பமாக வாழ வேண்டும். எல்லாரும் அன்புற்று இன்புற்று ஒன்றித்து வாழ வேண்டும். இவை எல்லாம் தான் இறையாட்சி நெறியினுடைய உள்ளடக்கங்கள். அப்படியெல்லாம் வாழ்வதற்கு இங்கு அறம் வேண்டும். ஏனென்றால் அறத்தான் வருவதே இன்பம். இன்பம் என்பது அறத்தால் வருவதுதான் இன்பம். மேலோட்டமான, பொய்யான, தற்காலிகமான, உணர்ச்சி வயமான சில இன்பங்கள், சிற்றின்பங்கள் படையெடுத்து கொண்டு வரலாம். ஆனால் அவையெல்லாம் இன்பமாகா. இன்பம் என்பது, உண்மையான இன்பம் என்பது, அது அறத்தினால் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கக்கூடும். அதான் அந்த குறள் கூறுகிறது, அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த. புறத்த என்றால் அவையெல்லாம் இன்பம் அல்ல, அவையெல்லாம் துன்பம், இன்பத்துக்கு எதிரானது. தற்காலிகமாக அந்த நேரத்தில் உணர்ச்சி வயப்பட்ட சூழலில் அது இன்பமாக தோன்றினாலும் அதன் பிறகு அதை பார்த்தால் அது துன்பமாகத்தான் முடியும். எனவேதான் மற்றெல்லாம் புறத்த. அதோடு புகழும் இல. ஒரு உண்மையான இன்பம் என்றால் அந்த இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு புகழும் கிடைக்க வேண்டும். ஆனால் புகழே கிடைக்காத அளவுக்கு ஒரு இன்பம் கிடைக்கின்ற ஒரு செயலை ஒருவர் செய்கிறார் என்றால் அங்கு ஏதோ சிக்கல் இருக்கிறது. அறத்தான் வருவதே இன்பம். எனவே இன்று நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று அறம். அறங்கள் இங்கு பெருக வேண்டும். அவற்றின் ஊடாக வருகின்ற இன்பங்கள் பெருக வேண்டும். இன்று ஒரு 500 ரூபாய் செலவிட்டு கதாநாயகர்கள் போன்று எண்ம பதாகைகளில், டிஜிட்டல் பேனர் என்று சொல்கிறார்கள், அங்கு தங்களுடைய படங்களை எல்லாம் பதித்து அதிலே இன்பம் காண்கிற இளைஞர் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அரசியல் தலைவர்களுடைய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அவையெல்லாம் சிற்றின்பங்கள். ஆனால் உண்மையான கதாநாயகர்களாக இருக்க வேண்டும். தியாகங்கள் செய்து இந்த சமூகத்திற்கான நற்பணி ஆற்றி அதன் அடிப்படையிலே அங்கு உயர்ந்து நிற்க வேண்டும். அவையெல்லாம் தான் அறம். அந்த அறத்தான் வருவதுதான் இன்பம் என்று நாம் பார்க்கிறோம். உங்களுடைய செயலின் பயனை நீங்கள் துய்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள் என்று நீதிமொழிகள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் என்ன அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையிலான இன்பமோ துன்பமோ அது தொடரும். நமக்கு உண்மையான இன்பம் தொடர வேண்டும் என்றால் அந்த இன்பத்துக்கான அடித்தளமாக அறம் இருக்க வேண்டும். அறத்தை நாம் மீறிவிடக் கூடாது. அறச் செயல்கள் என்பது இங்கு தொடர வேண்டும். எனவேதான் நாம் பார்க்கிறோம், இறைமகன் இயேசு பசியாக இருக்கின்ற பொழுது சாத்தான் வந்து சோதிக்கிறது, கல்லை அப்பமாக மாற்றி என்று. ஆனால் கல் கல்லாக இருக்க வேண்டும், அதை அப்பமாக மாற்றிவிடக் கூடாது. தான் பசியாக இருக்கிறோம் என்பதற்காக அறந்தவரிய ஒரு செயலை செய்துவிடக் கூடாது. அந்த வகையில் நாம் இறைமகன் இயேசு சுட்டி காட்டுகிற அந்த வழித்தடத்தில் நாம் பசியாக இருந்தாலும் கூட அங்கு அறத்தை மீறிவிடக் கூடாது. ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறது, பசி வந்தால் 10 பறந்துவிடும். அது அறநெறியாளர்களுக்கு அல்ல, சாதாரண மனிதர்களுக்குத்தான். பசி வந்தால் என்ன, இறப்பு வந்தால் என்ன, எது வந்தால் என்ன, அங்கு அறம் மீறப்பட்டு விடக்கூடாது. இதை வலியுறுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நம்முடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பதித்துக் கொள்வோம். நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த அறத்தை வலியுறுத்துகிறவர்களாக திகழ்வதற்கு நாம் முயற்சி மேற்கொள்வோம். எனவே மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை சொல்வதற்கு முயல்வோம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இறைவனுக்கு திருவுளமானால் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் நன்றியும்.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நாம் பொது காலத்தினுடைய 16வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நுழைகின்றோம். இன்றைய இறை வாசகங்கள், நாம் இறைவனால் ஊன்றப்பட்ட நல்ல விதைகளாக இருக்கிறோம் என்றும், இந்த உலகம் என்பது வயல் என்றும் ஆழமான ஆன்மீக பாடங்களை நமக்கு சொல்லுகின்றன. இந்த உலகத்தை பற்றிய பல்வேறு பார்வைகள் இருக்கின்றன. ஆங்கில எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர் சொல்லுகின்றார், இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை. ஒரு போர் வீரனுக்கு இந்த உலகம் என்பது ஒரு போர்க்களம். இதில் எதிரிகளை வெற்றி கொண்டு வெற்றி வாகை சுட வேண்டும் என்ற அந்த கருத்து மட்டுமே அவன் கண்முன்பாக இருக்கிறது. ஒரு கவிஞனுக்கு இந்த உலகம் என்பது அழகிய ஒரு புதையல். இயற்கையை நோக்கி அதனுடைய அழகினுடைய வியப்பில் கவிதை வழியாக அதை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கின்றான். ஒரு தொழில் அதிபருக்கு இந்த உலகம் என்பது ஒரு வியாபார கூடம், ஒரு வியாபார சந்தை. எப்படி இந்த உலகத்தை சந்தையாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற நோக்கில் இந்த உலகத்தை அவர் வியாபார சந்தையாக பார்க்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகின்றது, இந்த உலகம் என்பது ஒரு அழகிய வயல் ஆக இருக்கிறது. நம்முடைய இந்த வாழ்க்கை என்பது ஒரு நல்ல விதைகளை போல இந்த உலகம் என்னும் வயலில் நாம் ஊன்றப்பட்டிருக்கின்றோம் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்படி என்றால் கடவுள் என்பவர் ஒரு விவசாயியாக இன்றைய நற்செய்தியிலே படம் பிடித்து காட்டப்படுகின்றார். இந்த கடவுள் என்னும் விவசாயினுடைய குணநலன்களை இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூலில் 12வது அதிகாரத்திலே நாம் முதல் வாசகமாக படிக்கின்றோம். எப்படி கடவுளுடைய குணங்கள் என்று விளக்குகின்றன என்று பார்க்கும் பொழுது, கடவுள் நேர்மையுள்ளவராக இருக்கின்றார், எல்லாவற்றிலும் கருத்தாய் இருக்கின்றார், கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றார், பொறுமையோடு ஆள்கின்றார், பாவங்களிலிருந்து மனமாற்றம் தருகின்றார் என்று அவருடைய கடவுள் என்னும் விவசாயினுடைய குணநலன்களை படம் பிடித்து காட்டுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லாவற்றிலும் கருத்தாய் இருக்கின்றார். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதை மீதும் கடவுள் கருத்தாய் இருக்கின்றார், கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றார், பொறுமையோடு ஆள்கின்றார் என்று நமக்கு சொல்கிறது. இரண்டாவதாக விதையினுடைய தன்மை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல ஒரு செடிக்கோ ஒரு கொடிக்கோ அந்த விதையினுடைய தன்மை என்பது மாறுபடுவதில்லை. அந்த விதைக்கு உரிய தன்மையின் வழியாக அந்த விதை முளைத்தெழுகிறது, அந்த விதை வளர்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னும் விதை, அந்த விதையினுடைய தன்மை சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரத்தின் வழியாக நாம் நல்ல விதைகளாகவும் மாற முடியும், அழகியைச் சேர்ந்த தீய விதைகளாகவும் களைகளாகவும் நாம் மாற முடியும். ஏனென்றால் சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இணைச்சட்டம் 30வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்வது போல, நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக இருக்கிறது, நன்மையை தேர்ந்து கொண்டால் நீ வாழ்வை பெற்றுக் கொள்வாய், தீமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் நீ சாவை பெற்றுக் கொள்வாய் என்று இறைவார்த்தை சொல்வது போல, இந்த விதைக்குரிய நம்முடைய வாழ்க்கைக்குரிய தன்மை சுதந்திரத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது நம்மால் கலைகளாகவும் மாற முடியும், நல்ல செடிகளாகவும் மாற முடியும். எபிரேயர்க்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 12வது அதிகாரத்தில் இறைவார்த்தை நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது, உங்களுக்குள் எவ்விதமான கசப்பான நச்சு வேர் முளைத்து தொல்லை கொடுக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி நன்மையை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள், நல்ல விதைகளாக நாம் மாற அதற்குரிய பலன்களை கொடுப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நன்மையில் நன்மைக்குரிய அந்த விதைகளாக படைக்கப்பட்டு ஏன் தீமையை நாம் தேர்ந்து கொள்கிறோம் சில நேரங்களிலே என்று ஒரு கேள்வி எழுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஊன் இயல்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்ம பாவத்தின் விளைவாக பாவத்திற்கு அடிமையாக நாம் மாற்றப்பட்டோம், பாவத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்டோம், பாவத்திற்கு காரணமான அழகைக்குள்ளுடைய பிடியில் சிக்கிக் கொண்டோம். அதனால் இறை மனித உறவிலே ஒரு விரிசல் ஏற்பட்டது, மனிதனுடைய இயல்பு காயம் அடைந்தது, பலவீனம் அடைந்தது. ஆனால் முற்றிலுமாக
அழிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய ஒப்பற்ற பலியின் வழியாக, அவருடைய தூய ரத்தம் சிலுவை வழியாக சிந்தப்பட்டதன் வழியாக நாம் பாவத்தின் ஆட்சியிலிருந்தும் அழகையின் பிடியில் இருந்தும் விடுவிக்கப்பட்டோம். பிரிந்த இந்த இறை உறவில், அந்த விரிசலில் இப்பொழுது ஒரு ஒன்றிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் அந்த உறவில் நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து வழியாக. இருப்பினும் நமக்குள்ளாக இருக்கின்ற இந்த காயமடைந்த மனித இயல்பு, அதை இறையியலில் சொல்லும் பொழுது ஊன் இயல்பு என்று சொல்லுகிறார்கள், ஆங்கிலத்திலே கான்குபிசின் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஊன் இயல்பு என்பது நம்மிடமிருந்து நீக்கப்படவில்லை. இந்த ஊன் இயல்பு என்பது பாவத்தை நோக்கி நம்மை இழுப்பதாக இருக்கிறது, சிற்றின்பத்தை நோக்கி நம்மை இயக்குவதாக இருக்கிறது, சுயநலத்தை நோக்கி நம்மை இழுப்பதாக இருக்கிறது. ஆக இந்த ஊன் இயல்பு தன்னிலே பாவம் அல்ல, ஆனால் ஊன் இயல்பின் நாட்டங்களுக்கு நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கும் பொழுது அங்கு பாவமாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களை, இந்த ஊன் இயல்பு நம்மிடமிருந்து நீக்கப்படவில்லை. இதை நாம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி, அந்த மறைக்கல்வி என்ற அந்த புத்தகத்தில் N 405 இதை நாம் காண முடியும். ஆக மனிதனுடைய ஊனியல்பு நீக்கப்படவில்லை, ஆனால் கடவுளுடைய அருள் மிக அதிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ஊனியல்பு நீக்கப்படவில்லை என்பதற்கு இறையாளர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தாக, நாம் கடவுளுடைய அருளில் சார்ந்திருந்து அதில் வளரவும், புண்ணியங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் பயின்று அதிலே முதிர்ச்சி அடையவும், ஆன்மீக போராட்டத்தை புரிந்து கொண்டு அதில் நம் சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் கடவுளுடைய அருளை தேர்ந்தெடுத்து நாம் முதிர்ச்சி அடையவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இறையாளர்கள் சொல்லுகின்றார்கள். புனித அகஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார், போராடாமல், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் போராடாமல், அதாவது ஆன்மீக போராட்டத்தில் ஈடுபடாமல் நமக்கு கிரீடம் கிடைப்பதில்லை என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களை, இந்த ஊனியல் கடவுளுடைய அருளால் நிரப்பப்படும் பொழுது நாம் இறை அருளை பெற்ற மனிதர்களாக மாறுகின்றோம். தீமையை விலக்கி நாம் நன்மை செய்து நல்ல விதையின் வழியாக நல்ல செடியாக நாம் வளர்கின்றோம். ஒரு முனிவர் இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு குரு ஒருவர் தன் சீடரிடத்திலே ஒரு சல்லடையை கொடுத்து இதில் நீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். சீடர்களும் முயற்சி செய்து பார்க்கின்றார்கள், பல்வேறு விதமான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள், ஆனால் சல்லடையில் நீரை நிரப்ப முடியவில்லை. குரு மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார், முயற்சி செய்து பாருங்கள், உங்களால் முடியும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் தோற்று கொண்டே போகிறார்கள். நீரை ஊற்ற அந்த சல்லடையில் இருந்து நீர் அந்த ஒவ்வொரு ஓட்டை வழியாக அது வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது கடைசியாக சீடர்கள் குருவிடம், எங்களால் முடியவில்லை என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த குரு சொல்லுகின்றார், ஒரு பாத்திரம் நிறைந்த நீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் இந்த சல்லடையை போடுகின்றார். சல்லடை முழுமையாக அந்த நீர் நிறைந்த பாத்திரத்தில் மூழ்கி விடுகிறது. அப்பொழுது சொல்லுகின்றார், இந்த சல்லடை இப்பொழுது நீரினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த எளிய ஒரு ஆன்மீக கதை நமக்கு ஆழமான பாடங்களை கற்றுத்தருகிறது. நம்முடைய இந்த ஊனியல்பு கடவுளுடைய அருளில் நிரப்பப்படும் பொழுது அந்த ஊனியல்பு, அந்த பலவீனம் நம்மை ஒருபோதும் வீழ்த்துவிட முடியாது என்றால், கடவுளுடைய அருள் அந்த இடத்துல முழுமையாக நம்முடைய பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டு மேற்பட்ட விதத்தில் அது செயலாற்றுகின்றது. 2 கொரிந்தியருக்கு எழுதியப்பட்ட அந்த திருமுகத்தில் பவுலடிகளார் 12 அதிகாரத்தில் 9 இறை வார்த்தை மிக நேர்த்தியாக சொல்லுகின்றார். கடவுளிடத்தில் அவர் போராடுகின்றார், எனக்குள்ளாக இருக்கிற இந்த பலவீனத்துடைய முள் அகற்ற வேண்டும் என்று அவர் போராடி அவர் ஜபிக்கும் பொழுது கடைசியாக இறைவனுடைய குரலாக அந்த வெளிப்பாடாக அவர் கொடுக்கப்பட்டது, என் அருள் உனக்கு போதும், உனது வலுவின்மையில் தான் எனது பலம் வெளிப்படும் என்று இறைவனுடைய குரலாக வெளிப்பாடாக அவருக்கு
அன்புக்கு கொடுக்கப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஊனியல்வு என்பது நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, மாறாக இறை அருளில் நாம் நிரம்பி இறைவனை என்றென்றும் சார்ந்திருந்து நாம் பலன் கொடுக்கின்றவர்களாக, ஆவிக்குரிய பலன் கொடுக்கிறவர்களாக வாழ்வதற்காக கிறிஸ்து வழியாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம், அருள் வாழ்வுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பயணத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் வாழ்கின்ற இந்த அருளின் வாழ்க்கைக்கு பரிசு கொண்டிருக்கிறது. அது அறுவடை நாளில், அதாவது இயேசுவை இரண்டாம் மகிமையினுடைய அந்த வருகையின் போது அது நடக்கும் என்று இன்றைய அந்த ஓமை வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களை, நாம் இதை கண்முன் வைத்து பவுலரிலா சொல்வது போல, நல்லதொரு போராட்டத்தில் நான் ஈடுபட்டேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி எனக்கென வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பரிசு எனக்கு இருக்கிறது என்று சொல்வது போல, நாமும் ஆன்மீக அருளை புரிந்து கொண்டவர்களாய் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற, அவருடைய பாடல்கள் வழியாக கொடுத்திருக்கின்ற அந்த தூய ஆவியானவர் என்ற கொடையை நிரம்ப பெற்றவர்களாய் அருளில் வளர்வோம். நல்ல விதைகளாக நாம் மாறி பலன் கொடுத்து கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் களைகளை அகற்றியவர்களாய், தீமையை அகற்றியவர்களாய் இறை அன்புக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டே இருப்போம். இறைவன் நம்மை வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்திலே நாம் இருக்கின்றோம். குறள் எண் 39 இன்று நாம் பார்க்கின்றோம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம். அறத்தோடு பொருளீட்டி இன்பமாக வாழ வேண்டும். எல்லாரும் அன்புற்று இன்புற்று ஒன்றித்து வாழ வேண்டும். இவை எல்லாம் தான் இறையாட்சி நெறியினுடைய உள்ளடக்கங்கள். அப்படியெல்லாம் வாழ்வதற்கு இங்கு அறம் வேண்டும். ஏனென்றால் அறத்தான் வருவதே இன்பம். இன்பம் என்பது அறத்தால் வருவதுதான் இன்பம். மேலோட்டமான, பொய்யான, தற்காலிகமான, உணர்ச்சி வயமான சில இன்பங்கள், சிற்றின்பங்கள் படையெடுத்து கொண்டு வரலாம். ஆனால் அவையெல்லாம் இன்பமாகா. இன்பம் என்பது, உண்மையான இன்பம் என்பது அது அறத்தினால் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கக்கூடும். அதான் அந்த குறள் கூறுகிறது, அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த. புறத்த என்றால் அவையெல்லாம் இன்பம் அல்ல, அவையெல்லாம் துன்பம், இன்பத்துக்கு எதிரானது. தற்காலிகமாக அந்த நேரத்தில் உணர்ச்சி வயப்பட்ட சூழலில் அது இன்பமாக தோன்றினாலும் அதன் பிறகு அதை பார்த்தால் அது துன்பமாகத்தான் முடியும். எனவேதான் மற்றெல்லாம் புறத்த. அதோடு புகழும் இல. ஒரு உண்மையான இன்பம் என்றால் அந்த இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு புகழும் கிடைக்க வேண்டும். ஆனால் புகழே கிடைக்காத அளவுக்கு ஒரு இன்பம் கிடைக்கின்ற ஒரு செயலை ஒருவர் செய்கிறார் என்றால் அங்கு ஏதோ சிக்கல் இருக்கிறது. அறத்தான் வருவதே இன்பம். எனவே இன்று நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று அறம். அறங்கள் இங்கு பெருக வேண்டும். அவற்றின் ஊடாக வருகின்ற இன்பங்கள் பெருக வேண்டும். இன்று ஒரு 500 ரூபாய் செலவிட்டு கதாநாயகர்கள் போன்று எண்ம பதாகைகளில், டிஜிட்டல் பேனர் என்று சொல்கிறார்களே, அங்கு தங்களுடைய படங்களை எல்லாம் பதித்து அதிலே இன்பம் காண்கிற இளைஞர் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அரசியல் தலைவர்களுடைய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அவையெல்லாம் சிற்றின்பங்கள். ஆனால் உண்மையான கதாநாயகர்களாக இருக்க வேண்டும். தியாகங்கள் செய்து இந்த சமூகத்திற்கான நற்பணி ஆற்றி அதன் அடிப்படையிலே அங்கு உயர்ந்து நிற்க வேண்டும். அவையெல்லாம் தான் அறம். அந்த அறத்தான் வருவதுதான் இன்பம் என்று நாம் பார்க்கிறோம். உங்களுடைய செயலின் பயனை நீங்கள் துய்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள் என்று நீதிமொழிகள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் என்ன அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையிலான இன்பமோ துன்பமோ அது தொடரும். நமக்கு உண்மையான இன்பம் தொடர வேண்டும் என்றால் அந்த இன்பத்துக்கான அடித்தளமாக அறம் இருக்க வேண்டும். அறத்தை நாம் மீறிவிடக்கூடாது. அறச் செயல்கள் என்பது இங்கு தொடர வேண்டும். எனவேதான் நாம் பார்க்கிறோம், இறைமகன் இயேசு பசியாக இருக்கின்ற பொழுது சாத்தான் வந்து சோதிக்கிறது, கல்லை அப்பமாக மாற்றி என்று. ஆனால் கல் கல்லாக இருக்க வேண்டும், அதை அப்பமாக மாற்றிவிடக் கூடாது. தான் பசியாக இருக்கிறோம் என்பதற்காக அறந்தவரிய ஒரு செயலை செய்துவிடக் கூடாது. அந்த வகையில் நாம் இறைமகன் இயேசு சுட்டிக்காட்டுகிற அந்த வழித்தடத்தில் நாம் பசியாக இருந்தாலும் கூட அங்கு அறத்தை மீறிவிடக் கூடாது. ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறது, பசி வந்தால் 10 பறந்துவிடும். அது அறநெறியாளர்களுக்கு அல்ல, சாதாரண மனிதர்களுக்குத்தான். பசி வந்தால் என்ன, இறப்பு வந்தால் என்ன, எது வந்தால் என்ன, அங்கு அறம் மீறப்பட்டு விடக்கூடாது. இதை வலியுறுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நம்முடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பதித்துக் கொள்வோம். நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த அறத்தை வலியுறுத்துகிறவர்களாக திகழ்வதற்கு நாம் முயற்சி மேற்கொள்வோம். எனவே மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை சொல்வதற்கு முயல்வோம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இறைவனுக்கு திருவளமானால் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் நன்றியும்.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நாம் பொது காலத்தினுடைய 16வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நுழைகின்றோம். இன்றைய இறை வாசகங்கள், நாம் இறைவனால் ஊன்றப்பட்ட நல்ல விதைகளாக இருக்கிறோம் என்றும், இந்த உலகம் என்பது வயல் என்றும் ஆழமான ஆன்மீக பாடங்களை நமக்கு சொல்லுகின்றன. இந்த உலகத்தை பற்றிய பல்வேறு பார்வைகள் இருக்கின்றன. ஆங்கில எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர் சொல்லுகின்றார், இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை. ஒரு போர் வீரனுக்கு இந்த உலகம் என்பது ஒரு போர்க்களம். இதில் எதிரிகளை வெற்றி கொண்டு வெற்றி வாகை சுட வேண்டும் என்று அந்த கருத்து மட்டுமே அவன் கண்முன்பாக இருக்கிறது. ஒரு கவிஞனுக்கு இந்த உலகம் என்பது அழகிய ஒரு புதையல். இயற்கையை நோக்கி அதனுடைய அழகினுடைய வியப்பில் கவிதை வழியாக அதை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு தொழிலதிபருக்கு இந்த உலகம் என்பது ஒரு வியாபார கூடம், ஒரு வியாபார சந்தை. எப்படி இந்த உலகத்தை சந்தையாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற நோக்கில் இந்த உலகத்தை அவர் வியாபார சந்தையாக பார்க்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகின்றது, இந்த உலகம் என்பது ஒரு அழகிய வயல் ஆக இருக்கிறது. நம்முடைய இந்த வாழ்க்கை என்பது ஒரு நல்ல விதைகளை போல இந்த உலகம் என்னும் வயலில் நாம் ஊன்றப்பட்டிருக்கின்றோம் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்படி என்றால் கடவுள் என்பவர் ஒரு விவசாயியாக இன்றைய நற்செய்தியிலே படம் பிடித்து காட்டப்படுகின்றார். இந்த கடவுள் என்னும் விவசாயினுடைய குணநலன்களை இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூலில் 12வது அதிகாரத்திலே நாம் முதல் வாசகமாக படிக்கின்றோம். எப்படி கடவுளுடைய குணங்கள் என்று விளக்குகின்றன என்று பார்க்கும் பொழுது, கடவுள் நேர்மையுள்ளவராக இருக்கின்றார், எல்லாவற்றிலும் கருத்தாய் இருக்கின்றார், கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றார், பொறுமையோடு ஆள்கின்றார், பாவங்களிலிருந்து மனமாற்றம் தருகின்றார் என்று அவருடைய கடவுள் என்னும் விவசாயினுடைய குணநலன்களை படம் பிடித்து காட்டுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லாவற்றிலும் கருத்தாய் இருக்கின்றார். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதையும் மீதும் கடவுள் கருத்தாய் இருக்கின்றார், கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றார், பொறுமையோடு ஆள்கின்றார் என்று நமக்கு சொல்கிறது. இரண்டாவதாக விதையினுடைய தன்மை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல ஒரு செடிக்கோ ஒரு கொடிக்கோ அந்த விதையினுடைய தன்மை என்பது மாறுபடுவதில்லை. அந்த விதைக்கு உரிய தன்மையின் வழியாக அந்த விதை முளைத்தெழுகிறது, அந்த விதை வளர்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னும் விதை, அந்த விதையினுடைய தன்மை சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரத்தின் வழியாக நாம் நல்ல விதைகளாகவும் மாற முடியும், அழகியைச் சேர்ந்த தீய விதைகளாகவும் களைகளாகவும் நாம் மாற முடியும். ஏனென்றால் சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இணைச்சட்டம் 30வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்வது போல, நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக இருக்கிறது, நன்மையை தேர்ந்து கொண்டால் நீ வாழ்வை பெற்றுக் கொள்வாய், தீமையை தேர்ந்தெடுத்து கொண்டால் நீ சாவை பெற்றுக் கொள்வாய் என்று இறைவார்த்தை சொல்வது போல, இந்த விதைக்குரிய நம்முடைய வாழ்க்கைக்குரிய தன்மை சுதந்திரத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது நம்மால் கலைகளாகவும் மாற முடியும், நல்ல செடிகளாகவும் மாற முடியும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 12வது அதிகாரத்தில் இறைவார்த்தை நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது, உங்களுக்குள் எவ்விதமான கசப்பான நச்சு வேர் முளைத்து தொல்லை கொடுக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி நன்மையை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள், நல்ல விதைகளாக நாம் மாற அதற்குரிய பலன்களை கொடுப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நன்மையில் நன்மைக்குரிய அந்த விதைகளாக படைக்கப்பட்டும் ஏன் தீமையை நாம் தேர்ந்து கொள்கிறோம் சில நேரங்களிலே என்று ஒரு கேள்வி எழுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஊன் இயல்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்ம பாவத்தின் விளைவாக பாவத்திற்கு அடிமையாக நாம் மாற்றப்பட்டோம், பாவத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்டோம், பாவத்திற்கு காரணமான அழகைக்குள்ளுடைய பிடியில் சிக்கிக் கொண்டோம். அதனால் இறை மனித உறவிலே ஒரு விரிசல் ஏற்பட்டது, மனிதனுடைய இயல்பு காயம் அடைந்தது, பலவீனம் அடைந்தது. ஆனால் முற்றிலுமாக
அழிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய ஒப்பற்ற பலியின் வழியாக, அவருடைய தூய ரத்தம் சிலுவை வழியாக சிந்தப்பட்டதன் வழியாக நாம் பாவத்தின் ஆட்சியில் இருந்தும் அழகையின் பிடியில் இருந்தும் விடுவிக்கப்பட்டோம். பிரிந்த இந்த இறை உறவில், அந்த விரிசலில் இப்பொழுது ஒரு ஒன்றிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் அந்த உறவில் நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து வழியாக. இருப்பினும் நமக்குள்ளாக இருக்கின்ற இந்த காயமடைந்த மனித இயல்பு, அதை இறையியலில் சொல்லும் பொழுது ஊன் இயல்பு என்று சொல்லுகிறார்கள், ஆங்கிலத்திலே கான்குபிசின் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஊன் இயல்பு என்பது நம்மிடமிருந்து நீக்கப்படவில்லை. இந்த ஊன் இயல்பு என்பது பாவத்தை நோக்கி நம்மை இழுப்பதாக இருக்கிறது, சிற்றின்பத்தை நோக்கி நம்மை இயக்குவதாக இருக்கிறது, சுயநலத்தை நோக்கி நம்மை இழுப்பதாக இருக்கிறது. ஆக இந்த ஊன் இயல்பு தன்னிலே பாவம் அல்ல, ஆனால் ஊன் இயல்பின் நாட்டங்களுக்கு நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கும் பொழுது அங்கு பாவமாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களை, இந்த ஊன் இயல்பு நம்மிடமிருந்து நீக்கப்படவில்லை. இதை நாம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி, அந்த மறைக்கல்வி என்ற அந்த புத்தகத்தில் N 405 இதை நாம் காண முடியும். ஆக மனிதனுடைய ஊனியல்பு நீக்கப்படவில்லை, ஆனால் கடவுளுடைய அருள் மிக அதிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ஊனியல்பு நீக்கப்படவில்லை என்பதற்கு இறையாளர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தாக, நாம் கடவுளுடைய அருளில் சார்ந்திருந்து அதில் வளரவும், புண்ணியங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் பயின்று அதிலே முதிர்ச்சி அடையவும், ஆன்மீக போராட்டத்தை புரிந்து கொண்டு அதில் நம் சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் கடவுளுடைய அருளை தேர்ந்தெடுத்து நாம் முதிர்ச்சி அடையவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இறையாளர்கள் சொல்லுகின்றார்கள். புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார், போராடாமல், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் போராடாமல், அதாவது ஆன்மீக போராட்டத்தில் ஈடுபடாமல் நமக்கு கிரீடம் கிடைப்பதில்லை என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களை, இந்த ஊனியல்பு கடவுளுடைய அருளால் நிரப்பப்படும் பொழுது நாம் இறை அருளை பெற்ற மனிதர்களாக மாறுகின்றோம். தீமையை விலக்கி நாம் நன்மை செய்து நல்ல விதையின் வழியாக, நல்ல செடியாக நாம் வளர்கின்றோம். ஒரு முனிவர் இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு குரு ஒருவர் தன் சீடரிடத்திலே ஒரு சல்லடையை கொடுத்து இதில் நீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். சீடர்களும் முயற்சி செய்து பார்க்கின்றார்கள், பல்வேறு விதமான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள், ஆனால் சல்லடையில் நீரை நிரப்ப முடியவில்லை. குரு மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார், முயற்சி செய்து பாருங்கள், உங்களால் முடியும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் தோற்று கொண்டே போகிறார்கள். நீரை ஊற்ற அந்த சல்லடையில் இருந்து நீர் அந்த ஒவ்வொரு ஓட்டை வழியாக அது வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது கடைசியாக சீடர்கள் குருவிடம் எங்களால் முடியவில்லை என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த குரு சொல்லுகின்றார், ஒரு பாத்திரம் நிறைந்த நீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தில் இந்த சல்லடையை போடுகின்றார். சல்லடை முழுமையாக அந்த நீர் நிறைந்த பாத்திரத்தில் மூழ்கி விடுகிறது. அப்பொழுது சொல்லுகின்றார், இந்த சல்லடை இப்பொழுது நீரினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த எளிய ஒரு ஆன்மீக கதை நமக்கு ஆழமான பாடங்களை கற்றுத்தருகிறது. நம்முடைய இந்த ஊனியல்பு கடவுளுடைய அருளில் நிரப்பப்படும் பொழுது அந்த ஊனியல்பு, அந்த பலவீனம் நம்மை ஒருபோதும் வீழ்த்துவிட முடியாது என்றால், கடவுளுடைய அருள் அந்த இடத்துல முழுமையாக நம்முடைய பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டு மேற்பட்ட விதத்தில் அது செயலாற்றுகின்றது. 2 கொரிந்தியருக்கு எழுதியப்பட்ட அந்த திருமுகத்தில் பவுல் அடிகளார் 12 அதிகாரத்தில் 9 இறை வார்த்தை மிக நேர்த்தியாக சொல்லுகின்றார். கடவுளிடத்தில் அவர் போராடுகின்றார், எனக்குள்ளாக இருக்கின்ற இந்த பலவீனத்துடைய முள் அகற்ற வேண்டும் என்று அவர் போராடி அவர் ஜெபிக்கும் பொழுது கடைசியாக இறைவனுடைய குரலாக, அந்த வெளிப்பாடாக அவர் கொடுக்கப்பட்டது, என் அருள் உனக்கு போதும், உனது வலுவின்மையில்தான் எனது பலம் வெளிப்படும் என்று இறைவனுடைய குரலாக, வெளிப்பாடாக அவருக்கு
அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஊனியல்வு என்பது நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, மாறாக இறை அருளில் நாம் நிரம்பி இறைவனை என்றென்றும் சார்ந்திருந்து நாம் பலன் கொடுக்கின்றவர்களாக, ஆவிக்குரிய பலன் கொடுக்கிறவர்களாக வாழ்வதற்காக கிறிஸ்து வழியாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம், அருள் வாழ்வுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பயணத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் வாழ்கின்ற இந்த அருளின் வாழ்க்கைக்கு பரிசு என்று ஒன்று இருக்கிறது. அது அறுவடை நாளில், அதாவது இயேசுவை இரண்டாம் மகிமையினுடைய அந்த வருகையின் போது அது நடக்கும் என்று இன்றைய அந்த ஓமை வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களை, நாம் இதை கண்முன் வைத்து பவுலரிலா சொல்வது போல, நல்லதொரு போராட்டத்தில் நான் ஈடுபட்டேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி எனக்கென வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பரிசு எனக்கு இருக்கிறது என்று சொல்வது போல, நாமும் ஆன்மீக அருளை புரிந்து கொண்டவர்களாய் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற, அவருடைய பாடலில் வழியாக கொடுத்திருக்கின்ற அந்த தூய ஆவியானவர் என்ற அந்த கொடையை நிரம்ப பெற்றவர்களாய் அருளில் வளர்வோம். நல்ல விதைகளாக நாம் மாறி பலன் கொடுத்து கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் களைகளை அகற்றியவர்களாய், தீமையை அகற்றியவர்களாய் இறை அன்புக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டே இருப்போம். இறைவன் நம்மை வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: அப்பா அவர் பொற்கொல்லர், தகதகக்கும் மணலில் தங்கத்தை புடம் போட்டுக் கொண்டிருந்தார். தொழிலை கற்றுக் கொண்டிருந்த மகன் கவனச்சிதைவின்றி அதை கவனித்துக் கொண்டிருந்தான். ஆர்வமாய் கேட்டான், அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தங்கத்தை தீயிலிட்டு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு நேரமாக தீயிலிட வேண்டும்? முழுதும் சுத்தமாகும் வரை, முழுவதும் பரிசுத்தமாகும் வரை மகனே. பதிலை சுவாசித்தபடியே மௌனமானான் மகன். மனதில் பட்ட சந்தேகத்தை வெளியிட்டான். அப்பா, தங்கம் முழுவதும் சுத்தமாகிவிட்டது, பரிசுத்தமாகிவிட்டது என்று எப்படி நான் தெரிந்து கொள்வது? அதற்கான அளவுகோல் என்ன? வேலையை நிறுத்திவிட்டு கொஞ்சம் நிதானித்துவிட்டு மகத்தான கேள்வி கேட்ட மகனிடம் விளக்கினார் அப்பா. மகனே, தங்கத்தை தீயிலிடு. உள்ளிருக்கும் கசடு புசுங்கும் வரை தீயிலிட்டு கொண்டே இரு. பிறகு உன்னிப்பாக உற்றுப்பார். மெல்ல மெல்ல அதிலே உன் முகம் தெரிய ஆரம்பிக்கும். எப்போது உன் முகம் தெளிவாக தெரிகிறதோ அப்போது அது சுத்தமாகிவிட்டது என்று அர்த்தம். அதுதான் அளவுகோல். மகனை பண்படுத்தி முடித்தார் அந்த பொற்கொல்ல அப்பா. புடமிடா தங்கம் மணி முடி ஏறாது, நெருப்பின்றி தங்கம் கசடுகளை கரைக்காது, பரிசுத்தமாகாது, உன் முகமும் காட்டாது. சொக்க தங்கம் கூட சொரித்தனமாய்த்தான் காட்டும், உன் முகம் ஒழுங்கில்லை என்றால். பரிசுத்தமான மனசு பரிசுத்தரையே காட்ட வைக்கும். ஆன்மாவின் அகச்சுத்தமும் ஆண்டவனின் பரிசுத்தமும் வெவ்வேறல்ல. கடவுளும் கண்ணாடியும் ஒன்று. முகம் காட்டும் கண்ணாடிதான் முகம் சுழிப்பதில்லை, பாவக்காரன் புண்ணியக்காரன் என்று.
1: வாரம் ஒரு நிகழ்வு.

தேசிய பெற்றோர் தினம். தேசிய பெற்றோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்று நாடு முழுவதும் மிக உன்னதமாக கொண்டாடப்படுகிறது. நம்மை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி தங்களின் ஒட்டுமொத்த வாழ்நாளையும் நமக்காக அர்ப்பணிக்கும் பெற்றோரின் எல்லையற்ற அன்பு, தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பை நன்றியோடு நினைவு கூறும் ஒரு சிறப்பான நாளாக இது அனுசரிக்கப்படுகிறது. ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு வித்திடும் இந்த உன்னத நாளின் கொண்டாட்டம் சமுதாயத்தில் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை உரக்க சொல்வதற்கான மிக சிறந்த தொடக்கமாக அமைகிறது. பெற்றோர்கள் எப்போதும் ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் மிக முக்கிய முதல் ஆசிரியர்களாக விளங்குகிறார்கள். ஒரு குழந்தை பள்ளிக்கு சென்று கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே தனது பெற்றோரின் மூலமாகவே நல்லொழுக்கம், உண்மை, அன்பு மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகளை தங்களின் பிஞ்சு மனங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்கிறது. குழந்தைகளின் குணநலன்களை செதுக்குவதிலும் அவர்களை சமூகத்திற்கு பயனுள்ள நல்ல குடிமக்களாக உருவாக்குவதிலும் தாய் மற்றும் தந்தையின் தொடர்ச்சியான நல்ல வழிகாட்டுதலே முதன்மை பங்காற்றுகிறது. ஒரு குடும்பத்தின் வலுவான அடித்தளமாகவும் அதன் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவும் விளங்குபவர்கள் பெற்றோர்களே ஆவர். அவர்களின் எல்லையற்ற அக்கறையும் அன்பான கண்டிப்பும் சரியான வழிகாட்டுதலும் தான் எதிர்காலத்தில் குழந்தைகள் சந்திக்கும் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை அவர்களுக்கு தருகிறது. தாய் மற்றும் தந்தையின் தூய்மையான அன்பு என்பது இந்த உலகிலேயே எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத மிக உயர்ந்த அன்பாக கருதப்படுகிறது. அவர்கள் தங்களின் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக தங்களின் சுகங்களை மறந்து உழைக்கிறார்கள். பிள்ளைகளின் முறையான கல்வி, உடல் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக பெற்றோர்கள் தங்களின் வாழ்நாளில் பல உன்னதமான தியாகங்களை செய்கிறார்கள். தங்களின் ஆசைகளை சுருக்கிக் கொண்டு பிள்ளைகளின் தேவைகளை முன்னிறுத்தி அவர்கள் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு வியர்வையினாலும் தான் ஒரு குடும்பம் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வளர்ச்சி பெறுகிறது. குழந்தைகள் வாழ்வில் எட்டும் ஒவ்வொரு சாதனையின் பின்னாலும் பெற்றோரின் உழைப்பும் அவர்களின் தாராளமான ஆதரவும் மறைந்திருக்கிறது. இன்றைய அசுர வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நவீன உலகில் இயந்திரத்தனமான வாழ்க்கையின் காரணமாக பெற்றோரின் முக்கியத்துவத்தையும் அவர்களின் அசாத்திய பங்களிப்பையும் பலர் எளிதாக மறந்துவிடுகின்றனர். அத்தகைய சூழலில் இந்த தேசிய பெற்றோர் தினம் என்பது பெற்றோரின் அருமையையும் அவர்களின் தியாகங்களையும் பிள்ளைகளின் மனதில் மீண்டும் ஒரு முறை பசுமையாக நினைவூட்டும் ஒரு உன்னத நாளாக திகழ்கிறது. ஒழுக்கம், நேர்மை மற்றும் சமுதாய பொறுப்புணர்வை வளர்ப்பதில் அவர்களின் பங்கு அளப்பரியதாகும். குடும்பத்தில் எப்போதும் மாறாத அன்பும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க பெற்றோர்களின் நற்பண்புகளே அடித்தளமாக அமைகின்றன. அவர்கள் ஒரு குடும்பத்தை எவ்வித பிளவுகளும் இன்றி ஒன்றிணைத்து தாங்கி பிடிக்கும் மிகப்பெரிய சக்தியாக விளங்குகிறார்கள். குழந்தைகள் வாழ்வில் பெரிய வெற்றிகளை பெற்று புகழின் உச்சிக்கு செல்லும் போது அந்த பெருமைகளுக்கு பின்னால் தங்களின் தூக்கத்தை தொலைத்த பெற்றோரின் அர்ப்பணிப்பு மட்டுமே முதன்மை காரணமாக இருக்கிறது. வயதான முதிய பெற்றோர்களை கண்ணிமை போல கனிவோடு கவனித்துக் கொள்வதும் அவர்களின் முதுமை காலத்தில் அவர்களுக்கு துணையாக இருப்பதும் ஒவ்வொரு பிள்ளையின் தலையாய கடமையாகும். அவர்களை எப்போதும் மதித்து அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அன்புடன் நடத்த வேண்டும். இன்றைய இளைஞர்கள் தங்களின் பெற்றோர்கள் வழங்கும் அனுபவ பூர்வமான அறிவுரைகளின் உண்மையான மதிப்பை உணர்ந்து அவற்றை தங்களின் வாழ்க்கை பாதையின் வழிகாட்டி ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். பெற்றோர்களுடன் அமர்ந்து அன்றாட தரமான நேரத்தை செலவிடுவது குடும்ப உறவுகளை மேலும் பன்மடங்கு வலுப்படுத்த உதவுகிறது. நாம் அவர்களிடம் பேசும் சில அன்பான வார்த்தைகளும் காட்டும் சிறு அக்கறையும் அவர்களுக்கு பேரானந்தத்தையும் மன அமைதியையும் தருகின்றன. பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளின் லட்சிய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக தங்களின் வாழ்நாளில் எதிர்கொள்ளும் பல பொருளாதார சிரமங்களையும் மன உளைச்சலையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக தாங்கிக் கொள்கிறார்கள். தேசிய பெற்றோர் தினம் என்பது பிள்ளைகளாகிய நமக்கு நம் பெற்றோரின் அளப்பரிய அன்பிற்கும் தியாகத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்வதற்கும் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்துவதற்கும் கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பாகும். ஒரு சமூகத்தின் ஆரோக்கியமான முன்னேற்றத்திற்கும் குற்றமில்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் நல்ல குடும்பங்கள் இன்றியமையாதவை ஆகும். அத்தகைய நற்பண்புகள் நிறைந்த நல்ல குடும்பங்களை உருவாக்குவதில் பெற்றோர்களின் பங்கு சமூக அளவில் மிக முக்கியமானது. குழந்தைகளின் ஆரோக்கியமான மனநலன் மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆளுமை வளர்ச்சிக்கு அவர்களின் பெற்றோரின் தூய்மையான அன்பு மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பெற்றோர்கள் உருவாக்கும் அன்பான மற்றும் பாதுகாப்பான குடும்ப சூழல் தான் குழந்தைகளை எதிர்காலத்தில் சமுதாயத்தை நேசிக்கும் நல்ல மனிதர்களாக உருவாக்குகிறது. பெற்றோர்களின் மனமார்ந்த ஆசீர்வாதம் என்பது பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தகைய சோதனைகளையும் வென்று சாதனை படைப்பதற்கான ஒரு பெரிய தெய்வீக பலமாக எப்போதும் கருதப்படுகிறது. இந்த தேசிய பெற்றோர் தினத்தை முன்னிட்டு
நாட்டின் பல இடங்களில் குடும்ப விழாக்கள், பெற்றோரை கௌரவிக்கும் பாராட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு போட்டிகள் மிக சிறப்பாக நடத்தப்படுகின்றன. இத்தகைய நற்காரியங்கள் சிதறிப்போகும் கூட்டு குடும்ப உறவுகளை மீண்டும் ஒன்றிணைத்து மேலும் வலுப்படுத்துகின்றன. வருடத்தின் ஏதோ ஒரு நாள் மட்டுமல்லாமல் நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களை தெய்வமாக மதித்து போற்ற வேண்டும் என்பதையே இந்த உன்னத நாள் நமக்கு ஆழமாக உணர்த்துகிறது. முடிவாக, பெற்றோர்கள் என்பவர்கள் இறைவன் மனித குலத்திற்கு வழங்கிய ஆக சிறந்த விலைமதிப்பற்ற மிகப்பெரிய கொடையும் பரிசும் ஆவர். தங்களின் வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளின் நலனையே சுவாசித்துக் கொண்டு வாழும் அவர்களை எவ்வித குறையும் இன்றி இறுதி வரை அன்புடனும் உயர்ந்த மரியாதையுடனும் அரவணைப்புடனும் பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு பிள்ளையின் புனிதமான கடமையாகும். இந்த நன்னாளில் நம் பெற்றோரை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்போம் என்றும் அவர்களின் புகழை பாதுகாப்போம் என்றும் மனதார உறுதிமொழி ஏற்போம்.

0: செய்திகள்.
1: இறையாட்சி அதிகாரத்திலும் வல்லமையாலும் அல்ல, மாறாக தாழ்மை, பொறுமை மற்றும் அன்பின் வழியே அமைதியாக வளர்கிறது என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஜூலை 19 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, புனித மத்தேயு நற்செய்தியில் இடம்பெறும் கோதுமையும் களைகளும் கடுகு விதை மற்றும் புளிப்பு மாவு ஆகிய ஓமைகளை எடுத்துக்காட்டி மனித வரலாற்றிலும் ஒவ்வொரு வாழ்விலும் இறைவன் செயல்படும் விதத்தை அவை வெளிப்படுத்துகின்றன என்று குறிப்பிட்டார். இறைவன் தனது வல்லமையை வெளிப்படையாக காட்டாமல் சிறுமையையும் எளிமையையும் தனது அன்பின் அடையாளமாக தேர்ந்தெடுக்கிறார் என்றும், மனிதர்கள் அவரை ஏற்கவும் மறுக்கவும் அவர் சுதந்திரம் அளிக்கிறார் என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். மிகச்சிறிய விதை போலவும் மாவில் கலந்த புளிப்பு போலவும் இறை அன்பு அமைதியாக உலகை மாற்றுகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, தீமை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று பலர் எதிர்பார்க்கின்றனர், ஆனால் தீமையின் நடுவிலும் இறையாட்சி தொடர்ந்து வளர்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் உணர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இருளிலும் நன்மையை அறிந்து அவசர தீர்ப்புகளை தவிர்த்து இறையருளின் செயல்பாட்டை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளுமாறு நம்பிக்கையாளர்களை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, கிறிஸ்தவர்கள் அகந்தை, ஆதிக்க மனப்பான்மை மற்றும் அதிகாரத்தின் மூலம் நம்பிக்கையை திணிப்பதை தவிர்த்து நற்செய்தியை மையமாக கொண்ட வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: அழகு, இசை மற்றும் கலை மனிதர்களின் பார்வையை விண்ணகத்தை நோக்கி உயர்த்தி துன்பங்கள் நிறைந்த உலகில் நம்பிக்கையை அளிக்கின்றன என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஜூலை 18 சனிக்கிழமை அன்று கோடைக்கால ஓய்விற்காக காஸ்தல் கந்தல்ஃபோவில் தங்கியிருக்கும் திருத்தந்தை அவர்களை கௌரவிக்கும் வகையில் அல்பானோ மறைமாவட்டம் ஏற்பாடு செய்த சிறப்பு இசை கச்சேரியில் உரையாற்றிய போது திருத்தந்தை இவ்வாறு தெரிவித்தார். போர், வெறுப்பு, வன்முறை, வேலைவாய்ப்பின்மை மற்றும் பல்வேறு சவால்கள் உலகை சூழ்ந்துள்ளன என்றாலும் அழகை அனுபவிக்கும் தருணங்கள் மனிதர்கள் ஒன்றிணைந்து நன்மையையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்த முடியும் என்பதை நினைவூட்டுகின்றன என்றும், இசையும் கலையும் மனித ஆன்மாவை உயர்த்தி இறைவனின் படைப்பின் அழகை உணரச் செய்கின்றன என்றும் குறிப்பிட்டார். மேலும் அழகு இதயத்திலிருந்து இதயத்திற்கு பயணித்து மனிதரை இறைவனை நோக்கி உயர்த்துகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை அண்மையில் மேற்கொண்ட ஸ்பெயின் திருத்தூது பயணத்தை சுட்டிக்காட்டியதுடன் அந்த பயணத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று மக்களின் பார்வையை விண்ணகத்தை நோக்கி உயர்த்துவதே என்று விளக்கினார். இந்த இசை நிகழ்ச்சியில் வயலின் கலைஞர் மார்கோ ரோக்லியானோ, பியானோ கலைஞர் ரொசானா தோமாச்சி கோல்கார் மற்றும் மாஸ்ட்ரோ பியர் கார்லோ ஒரிசியோ தலைமையிலான இ முசிசிட்டி ஃபார்மா இசைக்குழு, நிக்கோலோ பகனினி மற்றும் வின்சென்சோ ஃபெல்லினி ஆகியோரின் புகழ்பெற்ற இசை படைப்புகளை நேர்த்தியுடன் அரங்கேற்றி பார்வையாளர்களை இசை விருந்தில் மகிழ்வித்தனர்.
1: போர் காரணமாக துன்புறுவோரையும் உயிரிழப்போரையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்றும், அமைதிக்காக மேற்கொள்ளப்படும் தாராளமான முயற்சிகளுடன் நமது இடைவிடாத இறைவேண்டல்களையும் இணைப்போம் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூலை 19 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, போர் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டு வரும் உலகின் பல்வேறு நாடுகளுக்காக தொடர்ந்து இறைவேண்டல் செய்து வருவதாக தெரிவித்தார். உக்ரைனின் தலைநகர் கீவ் மீது நடத்தப்பட்ட ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை தெற்கு ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்கள், அதற்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை நோக்கி ஈரான் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து காஸ்தல் கந்தோல்ஃபோ மக்களுக்கும் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த திருப்பயணிகளுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்த திருத்தந்தை, செனகோலா சமூகம், பொக்கோலோரே இயக்கத்தின் புதிய குடும்பங்கள் இயக்கம், APRA கோடைகால பயிற்சியில் பங்கேற்ற மெக்சிகோ மாணவர்கள் மற்றும் கேத்தலிக் வேர்ல்ட் வியூ ஃபெல்லோஷிப் குழுவினருக்கு சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
2: உக்ரைனுக்கான தனது பயணத்தின் 3 பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் கீவ் நகரில் குண்டுவீச்சால் சேதமடைந்த இடங்களை பார்வையிட்டார். அங்கு அவர் அமைதிக்காக இறைவேண்டல் செய்ததுடன் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் ஆன்மீக உடனிருப்பையும் உக்ரைனிய மக்களுக்கு தெரிவித்தார். தனது அன்றாட பயணத்தின் முதல் நிகழ்வாக 2024 டிசம்பரில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலால் கடுமையாக சேதமடைந்து தற்போது சீரமைக்க வரும் புனித நிக்கோலஸ் ஆலயத்திற்கு சென்று பங்கு சமூகத்தினரிடம் இணைந்து இறைவேண்டல் செய்த பேராயர் காலகர் அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையில் அவர்கள் கொண்டுள்ள ஆழ்ந்த பற்றை பாராட்டினார். மேலும் திருத்தந்தை அவர்கள் உக்ரைனுக்கான ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் செய்து வருவதாகவும் ஒரு நாள் கீவ் நகருக்கு வருகை தர விரும்புவதாகவும் அவர் கூறினார். அண்மையில் நடைபெற்ற திடீர் வான்வழி தாக்குதலில் அழிவடைந்த தங்களது அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து சேதமின்றி மீட்கப்பட்ட திருக்குடும்பத்தின் பெருமானின் திருவுருவ படத்தை நம்பிக்கையின் அடையாளம் என்று குறிப்பிட்டு பங்கு மக்கள் பேராயர் காளகருக்கு நினைவு பரிசாக வழங்கினர்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: அப்பா அவர் பொற்கொல்லர், தகதகக்கும் மணலில் தங்கத்தை புடம் போட்டுக் கொண்டிருந்தார். தொழிலை கற்று கொண்டிருந்த மகன் கவனச்சிதைவின்றி அதை கவனித்துக் கொண்டிருந்தான். ஆர்வமாய் கேட்டான், அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தங்கத்தை தீயிலிட்டு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு நேரமாக தீயிலிட வேண்டும்? முழுதும் சுத்தமாகும் வரை, முழுவதும் பரிசுத்தமாகும் வரை மகனே. பதிலை சுவாசித்தபடியே மௌனமானான் மகன். மனதில் பட்ட சந்தேகத்தை வெளியிட்டான். அப்பா, தங்கம் முழுவதும் சுத்தமாகிவிட்டது, பரிசுத்தமாகிவிட்டது என்று எப்படி நான் தெரிந்து கொள்வது? அதற்கான அளவுகோல் என்ன? வேலையை நிறுத்திவிட்டு கொஞ்சம் நிதானித்துவிட்டு மகத்தான கேள்வி கேட்ட மகனிடம் விளக்கினார் அப்பா. மகனே, தங்கத்தை தீயிலிடு. உள்ளிருக்கும் கசடு புசுங்கும் வரை தீயிலிட்டு கொண்டே இரு. பிறகு உன்னிப்பாக உற்றுப்பார். மெல்ல மெல்ல அதிலே உன் முகம் தெரிய ஆரம்பிக்கும். எப்போது உன் முகம் தெளிவாக தெரிகிறதோ அப்போது அது சுத்தமாகிவிட்டது என்று அர்த்தம். அதுதான் அளவுகோல். மகனை பண்படுத்தி முடித்தார் அந்த பொற்கொல்ல அப்பா. புடமிடா தங்கம் மணி முடி ஏறாது, நெருப்பின்றி தங்கம் கசடுகளை கரைக்காது, பரிசுத்தமாகாது, உன் முகமும் காட்டாது. சொக்க தங்கம் கூட சொரித்தனமாய்த்தான் காட்டும், உன் முகம் ஒழுங்கில்லை என்றால். பரிசுத்தமான மனசு பரிசுத்தரையே காட்ட வைக்கும். ஆன்மாவின் அகச்சுத்தமும் ஆண்டவனின் பரிசுத்தமும் வெவ்வேறல்ல. கடவுளும் கண்ணாடியும் ஒன்று. முகம் காட்டும் கண்ணாடிதான் முகம் சுழிப்பதில்லை, பாவக்காரன் புண்ணியக்காரன் என்று.
1: வாரம் ஒரு நிகழ்வு.

தேசிய பெற்றோர் தினம். தேசிய பெற்றோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்று நாடு முழுவதும் மிக உன்னதமாக கொண்டாடப்படுகிறது. நம்மை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி தங்களின் ஒட்டுமொத்த வாழ்நாளையும் நமக்காக அர்ப்பணிக்கும் பெற்றோரின் எல்லையற்ற அன்பு, தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பை நன்றியோடு நினைவு கூறும் ஒரு சிறப்பான நாளாக இது அனுசரிக்கப்படுகிறது. ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு வித்திடும் இந்த உன்னத நாளின் கொண்டாட்டம் சமுதாயத்தில் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை உரக்க சொல்வதற்கான மிக சிறந்த தொடக்கமாக அமைகிறது. பெற்றோர்கள் எப்போதும் ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் மிக முக்கிய முதல் ஆசிரியர்களாக விளங்குகிறார்கள். ஒரு குழந்தை பள்ளிக்கு சென்று கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே தனது பெற்றோரின் மூலமாகவே நல்லொழுக்கம், உண்மை, அன்பு மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகளை தங்களின் பிஞ்சு மனங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்கிறது. குழந்தைகளின் குணநலன்களை செதுக்குவதிலும் அவர்களை சமூகத்திற்கு பயனுள்ள நல்ல குடிமக்களாக உருவாக்குவதிலும் தாய் மற்றும் தந்தையின் தொடர்ச்சியான நல்ல வழிகாட்டுதலே முதன்மை பங்காற்றுகிறது. ஒரு குடும்பத்தின் வலுவான அடித்தளமாகவும் அதன் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவும் விளங்குபவர்கள் பெற்றோர்களே ஆவர். அவர்களின் எல்லையற்ற அக்கறையும் அன்பான கண்டிப்பும் சரியான வழிகாட்டுதலும் தான் எதிர்காலத்தில் குழந்தைகள் சந்திக்கும் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை அவர்களுக்கு தருகிறது. தாய் மற்றும் தந்தையின் தூய்மையான அன்பு என்பது இந்த உலகிலேயே எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத மிக உயர்ந்த அன்பாக கருதப்படுகிறது. அவர்கள் தங்களின் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக தங்களின் சுகங்களை மறந்து உழைக்கிறார்கள். பிள்ளைகளின் முறையான கல்வி, உடல் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக பெற்றோர்கள் தங்களின் வாழ்நாளில் பல உன்னதமான தியாகங்களை செய்கிறார்கள். தங்களின் ஆசைகளை சுருக்கிக் கொண்டு பிள்ளைகளின் தேவைகளை முன்னிறுத்தி அவர்கள் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு வியர்வையினாலும் தான் ஒரு குடும்பம் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வளர்ச்சி பெறுகிறது. குழந்தைகள் வாழ்வில் எட்டும் ஒவ்வொரு சாதனையின் பின்னாலும் பெற்றோரின் உழைப்பும் அவர்களின் தாராளமான ஆதரவும் மறைந்திருக்கிறது. இன்றைய அசுர வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நவீன உலகில் இயந்திரத்தனமான வாழ்க்கையின் காரணமாக பெற்றோரின் முக்கியத்துவத்தையும் அவர்களின் அசாத்திய பங்களிப்பையும் பலர் எளிதாக மறந்துவிடுகின்றனர். அத்தகைய சூழலில் இந்த தேசிய பெற்றோர் தினம் என்பது பெற்றோரின் அருமையையும் அவர்களின் தியாகங்களையும் பிள்ளைகளின் மனதில் மீண்டும் ஒரு முறை பசுமையாக நினைவூட்டும் ஒரு உன்னத நாளாக திகழ்கிறது. ஒழுக்கம், நேர்மை மற்றும் சமுதாய பொறுப்புணர்வை வளர்ப்பதில் அவர்களின் பங்கு அளப்பரியதாகும். குடும்பத்தில் எப்போதும் மாறாத அன்பும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க பெற்றோர்களின் நற்பண்புகளே அடித்தளமாக அமைகின்றன. அவர்கள் ஒரு குடும்பத்தை எவ்வித பிளவுகளும் இன்றி ஒன்றிணைத்து தாங்கி பிடிக்கும் மிகப்பெரிய சக்தியாக விளங்குகிறார்கள். குழந்தைகள் வாழ்வில் பெரிய வெற்றிகளை பெற்று புகழின் உச்சிக்கு செல்லும் போது அந்த பெருமைகளுக்கு பின்னால் தங்களின் தூக்கத்தை தொலைத்த பெற்றோரின் அர்ப்பணிப்பு மட்டுமே முதன்மை காரணமாக இருக்கிறது. வயதான முதிய பெற்றோர்களை கண்ணிமை போல கனிவோடு கவனித்துக் கொள்வதும் அவர்களின் முதுமை காலத்தில் அவர்களுக்கு துணையாக இருப்பதும் ஒவ்வொரு பிள்ளையின் தலையாய கடமையாகும். அவர்களை எப்போதும் மதித்து அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அன்புடன் நடத்த வேண்டும். இன்றைய இளைஞர்கள் தங்களின் பெற்றோர்கள் வழங்கும் அனுபவ பூர்வமான அறிவுரைகளின் உண்மையான மதிப்பை உணர்ந்து அவற்றை தங்களின் வாழ்க்கை பாதையின் வழிகாட்டி ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். பெற்றோர்களுடன் அமர்ந்து அன்றாட தரமான நேரத்தை செலவிடுவது குடும்ப உறவுகளை மேலும் பன்மடங்கு வலுப்படுத்த உதவுகிறது. நாம் அவர்களிடம் பேசும் சில அன்பான வார்த்தைகளும் காட்டும் சிறு அக்கறையும் அவர்களுக்கு பேரானந்தத்தையும் மன அமைதியையும் தருகின்றன. பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளின் லட்சிய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக தங்களின் வாழ்நாளில் எதிர்கொள்ளும் பல பொருளாதார சிரமங்களையும் மன உளைச்சலையும் வெளியில் காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக தாங்கிக் கொள்கிறார்கள். தேசிய பெற்றோர் தினம் என்பது பிள்ளைகளாகிய நமக்கு நம் பெற்றோரின் அளப்பரிய அன்பிற்கும் தியாகத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்வதற்கும் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்துவதற்கும் கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பாகும். ஒரு சமூகத்தின் ஆரோக்கியமான முன்னேற்றத்திற்கும் குற்றமில்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் நல்ல குடும்பங்கள் இன்றியமையாதவை ஆகும். அத்தகைய நற்பண்புகள் நிறைந்த நல்ல குடும்பங்களை உருவாக்குவதில் பெற்றோர்களின் பங்கு சமூக அளவில் மிக முக்கியமானது. குழந்தைகளின் ஆரோக்கியமான மனநலன் மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆளுமை வளர்ச்சிக்கு அவர்களின் பெற்றோரின் தூய்மையான அன்பு மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பெற்றோர்கள் உருவாக்கும் அன்பான மற்றும் பாதுகாப்பான குடும்ப சூழல் தான் குழந்தைகளை எதிர்காலத்தில் சமுதாயத்தை நேசிக்கும் நல்ல மனிதர்களாக உருவாக்குகிறது. பெற்றோர்களின் மனமார்ந்த ஆசீர்வாதம் என்பது பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தகைய சோதனைகளையும் வென்று சாதனை படைப்பதற்கான ஒரு பெரிய தெய்வீக பலமாக எப்போதும் கருதப்படுகிறது. இந்த தேசிய பெற்றோர் தினத்தை முன்னிட்டு
நாட்டின் பல இடங்களில் குடும்ப விழாக்கள், பெற்றோரை கௌரவிக்கும் பாராட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு போட்டிகள் மிக சிறப்பாக நடத்தப்படுகின்றன. இத்தகைய நற்காரியங்கள் சிதறி போகும் கூட்டு குடும்ப உறவுகளை மீண்டும் ஒன்றிணைத்து மேலும் வலுப்படுத்துகின்றன. வருடத்தின் ஏதோ ஒரு நாள் மட்டுமல்லாமல் நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களை தெய்வமாக மதித்து போற்ற வேண்டும் என்பதையே இந்த உன்னத நாள் நமக்கு ஆழமாக உணர்த்துகிறது. முடிவாக, பெற்றோர்கள் என்பவர்கள் இறைவன் மனித குலத்திற்கு வழங்கிய ஆக சிறந்த விலைமதிப்பற்ற மிகப்பெரிய கொடையும் பரிசும் ஆவர். தங்களின் வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளின் நலனையே சுவாசித்துக் கொண்டு வாழும் அவர்களை எவ்வித குறையும் இன்றி இறுதி வரை அன்புடனும் உயர்ந்த மரியாதையுடனும் அரவணைப்புடனும் பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு பிள்ளையின் புனிதமான கடமையாகும். இந்த நன்னாளில் நம் பெற்றோரை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்போம் என்றும் அவர்களின் புகழை பாதுகாப்போம் என்றும் மனதார உறுதிமொழி ஏற்போம்.

0: செய்திகள்.
1: இரையாட்சி அதிகாரத்திலும் வல்லமையாலும் அல்ல, மாறாக தாழ்மை, பொறுமை மற்றும் அன்பின் வழியே அமைதியாக வளர்கிறது என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஜூலை 19 ஞாயிறன்று காசல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, புனித மத்தேயு நற்செய்தியில் இடம்பெறும் கோதுமையும் களைகளும் கடுகு விதை மற்றும் புளிப்பு மாவு ஆகிய ஓமைகளை எடுத்துக்காட்டி மனித வரலாற்றிலும் ஒவ்வொரு வாழ்விலும் இறைவன் செயல்படும் விதத்தை அவை வெளிப்படுத்துகின்றன என்று குறிப்பிட்டார். இறைவன் தனது வல்லமையை வெளிப்படையாக காட்டாமல் சிறுமையையும் எளிமையையும் தனது அன்பின் அடையாளமாக தேர்ந்தெடுக்கிறார் என்றும், மனிதர்கள் அவரை ஏற்கவும் மறுக்கவும் அவர் சுதந்திரம் அளிக்கிறார் என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். மிகச்சிறிய விதை போலவும் மாவில் கலந்த புளிப்பு போலவும் இறை அன்பு அமைதியாக உலகை மாற்றுகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, தீமை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று பலர் எதிர்பார்க்கின்றனர், ஆனால் தீமையின் நடுவிலும் இறையாட்சி தொடர்ந்து வளர்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் உணர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இருளிலும் நன்மையை அறிந்து அவசர தீர்ப்புகளை தவிர்த்து இறையருளின் செயல்பாட்டை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளுமாறு நம்பிக்கையாளர்களை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, கிறிஸ்தவர்கள் அகந்தை, ஆதிக்க மனப்பான்மை மற்றும் அதிகாரத்தின் மூலம் நம்பிக்கையை திணிப்பதை தவிர்த்து நற்செய்தியை மையமாக கொண்ட வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: அழகு, இசை மற்றும் கலை மனிதர்களின் பார்வையை விண்ணகத்தை நோக்கி உயர்த்தி துன்பங்கள் நிறைந்த உலகில் நம்பிக்கையை அளிக்கின்றன என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஜூலை 18 சனிக்கிழமையன்று கோடைக்கால ஓய்விற்காக காஸ்தல் கந்தல்ஃபோவில் தங்கியிருக்கும் திருத்தந்தை அவர்களை கௌரவிக்கும் வகையில் அல்பானோ மறைமாவட்டம் ஏற்பாடு செய்த சிறப்பு இசை கச்சேரியில் உரையாற்றிய போது திருத்தந்தை இவ்வாறு தெரிவித்தார். போர், வெறுப்பு, வன்முறை, வேலைவாய்ப்பின்மை மற்றும் பல்வேறு சவால்கள் உலகை சூழ்ந்துள்ளன என்றாலும் அழகை அனுபவிக்கும் தருணங்கள் மனிதர்கள் ஒன்றிணைந்து நன்மையையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்த முடியும் என்பதை நினைவூட்டுகின்றன என்றும், இசையும் கலையும் மனித ஆன்மாவை உயர்த்தி இறைவனின் படைப்பின் அழகை உணரச் செய்கின்றன என்றும் குறிப்பிட்டார். மேலும் அழகு இதயத்திலிருந்து இதயத்திற்கு பயணித்து மனிதரை இறைவனை நோக்கி உயர்த்துகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை அண்மையில் மேற்கொண்ட ஸ்பெயின் திருத்தூது பயணத்தை சுட்டிக்காட்டியதுடன் அந்த பயணத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று மக்களின் பார்வையை விண்ணகத்தை நோக்கி உயர்த்துவதே என்று விளக்கினார். இந்த இசை நிகழ்ச்சியில் வயலின் கலைஞர் மார்கோ ரோக்லியானோ, பியானோ கலைஞர் ரொசானா தோமாச்சி கோல்கார் மற்றும் மாஸ்ட்ரோ பியர் கார்லோ ஒரிசியோ தலைமையிலான இ முசிசிட்டி ஃபார்மா இசைக்குழு, நிக்கோலோ பகனினி மற்றும் வின்சென்சோ ஃபெல்லினி ஆகியோரின் புகழ்பெற்ற இசை படைப்புகளை நேர்த்தியுடன் அரங்கேற்றி பார்வையாளர்களை இசை விருந்தில் மகிழ்வித்தனர்.
1: போர் காரணமாக துன்புறுவோரையும் உயிரிழப்போரையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்றும், அமைதிக்காக மேற்கொள்ளப்படும் தாராளமான முயற்சிகளுடன் நமது இடைவிடாத இறைவேண்டல்களையும் இணைப்போம் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூலை 19 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, போர் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டு வரும் உலகின் பல்வேறு நாடுகளுக்காக தொடர்ந்து இறைவேண்டல் செய்து வருவதாக தெரிவித்தார். உக்ரைனின் தலைநகர் கீவ் மீது நடத்தப்பட்ட ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை தெற்கு ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்கள், அதற்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை நோக்கி ஈரான் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து காஸ்தல் கந்தோல்ஃபோ மக்களுக்கும் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த திரு பயணிகளுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்த திருத்தந்தை, செனகோலா சமூகம், பொக்கோலோரே இயக்கத்தின் புதிய குடும்பங்கள் இயக்கம், APRA கோடைகால பயிற்சியில் பங்கேற்ற மெக்சிகோ மாணவர்கள் மற்றும் கேத்தலிக் வேர்ல்ட் வியூ ஃபெல்லோஷிப் குழுவினருக்கு சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
2: உக்ரைனுக்கான தனது பயணத்தின் 3 பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் கீவ் நகரில் குண்டுவீச்சால் சேதமடைந்த இடங்களை பார்வையிட்டார். அங்கு அவர் அமைதிக்காக இறைவேண்டல் செய்ததுடன் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் ஆன்மீக உடனிருப்பையும் உக்ரைனிய மக்களுக்கு தெரிவித்தார். தனது அன்றாட பயணத்தின் முதல் நிகழ்வாக 2024 டிசம்பரில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலால் கடுமையாக சேதமடைந்து தற்போது சீரமை பட்டு வரும் புனித நிக்கோலஸ் ஆலயத்திற்கு சென்று பங்கு சமூகத்தினரிடம் இணைந்து இறைவேண்டல் செய்த பேராயர் காலகர் அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையில் அவர்கள் கொண்டுள்ள ஆழ்ந்த பற்றை பாராட்டினார். மேலும் திருத்தந்தை அவர்கள் உக்ரைனுக்கான ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் செய்து வருவதாகவும் ஒரு நாள் கீவ் நகருக்கு வருகை தர விரும்புவதாகவும் அவர் கூறினார். அண்மையில் நடைபெற்ற திடீர் வான்வழி தாக்குதலில் அழிவடைந்த தங்களது அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து சேதமின்றி மீட்கப்பட்ட திருக்குடும்பத்தின் திருவுருவ படத்தை நம்பிக்கையின்

0: அடையாளம் என்று குறிப்பிட்டு பங்கு மக்கள் பேராயர் காலகருக்கு நினைவு பரிசாக வழங்கினர்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.